சரணநாதத்தோரியம் சரணநாதத்தோரியம் உபால் நாஜ மோரியம் ஜித்தே சரண